நமஸ் சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டி.ஆர். சுப்பிரமணியன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய. Thank you.

சிந்தியாய நமஹ. ஓம் அசிந்தியாய நமஹ. ஓம் அசேதனாய நமஹ. ஓம் அசிந்தனீயாய நமஹ. ஓம் அசராய நமஹ. ஓம் அசிந்திய சக்தகே நமஹ. ஓம் அசிந்திய திவ்ய மஹிமர

அனந்த கல்யாண பரிபூர்ண மகோதயாய நமஹ. ஓம் அனசூயகாய நமஹ. ஓம் அன்னமயாய நமஹ. ஓம் அன்னதாய நமஹ. ஓம் அனிர்விண்ணாஸ்ருதஜனாய நமஹ.

ஸ்ருதாய நமஹ. ஓம் அநித்ய நித்ய மாசாய நமஹ. ஓம் அநிர்தேஷ்ய வயோ ரூபாய நமஹ. ஓம் அனுபமாய நமஹ. ஓம் அனந்த சோம சூர்யாக்னி மண்டல பிரதிமா.

ஓம் அமர சார்வபௌமாகே நமஹ, ஓம் அயோனகே நமஹ, ஓம் அஜுக்மத்ருஷ்டாகே நமஹ, ஓம் அஜுக்மாக்ஷாகே நமஹ.

ஓம் அலுப்தவ்ய சக்தகே நமஹ, ஓம் அலங்க்ய சாசனாய நமஹ, ஓம் அலிங்காத்மனே நமஹ, ஓம் அலக்ஷிதாய நமஹ, ஓம் அலுப்த சக்தி நேத்ராய நமஹ, ஓம் அலங்கிருதாய நமஹ, ஓம் அலுப்த சக்தி தாம்னே நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் அவதானாய நமஹ.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 63. தேங்க்யூ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவபுராண ஸ்ரவணவ்ரதினாம் விதி நிஷேத வக்த்ரு பூஜன வர்ணனம். சௌனக உவாச: சூதசூத மகாப்ராஜ்ஞ தன்யஸ்த்வம் சைவ புங்கவ ஸ்ராவிதேயம் கதாஸ்மாகம் அத்புதாஜ சுபாவஹ. பும்ஸாம் சிவபுராணஸ்ய ஸ்ரவண வ்ரதினாம் முனே சர்வலோகஹிதார்த்தாய தயயா நியமம் வத. சூத உவாச: நியமம் சுணு சத்பக்த்யா. பும்ஸாம் தேஷாம் ச சௌனக நியமாஸ்ரத்கதாம் ஸ்ருத்வா நிர்விக்ன ஃபலமுத்தமம். பும்ஸாம் தீக்ஷா விஹீனானாம் நாதிகார கதாஸ்ரவே ஸ்ரோத்து காமைரதோ வக்துர் தீக்ஷா க்ராஹ்யான தைமுனிச்ச தைமுனே. ப்ரஹ்மச்சரியம் மதசுப்திஹி பத்ராவல்யாம் ச போஜனம் கதா சமாப்தோ பக்திம் ச குர்யா நித்யம் கதா வ்ரதி. ஆசமாப்த புராணம் ஹி சமுபோஷி சுசக்திமான் சுணுயாத் பக்திதஃ சுத்தஃ. புராணம் சைவ முத்தமம் கிருதபானம் பயஃபானம் கிருத்வா வா சுணுயாத் சுகம். ஃபலாஹாரேண வா ஸ்ராவ்யம் ஏக புக்தம் ந வாஹிதத். ஏகவாரம் ஹவிஷ்யானம் புஞ்ஜ்யாத் ஏதத் கதா வ்ரதி. சுகசாத்யம் யதா ஸ்யாத் தத் ஸ்ரவணம் கார்யமேவ ச போஜனம் சுகரம் மன்யே கதாசு ஸ்ரவணப்ரதம். நோபவாசோ வரச்சேத் ஸ்யாத் கதா ஸ்ரவண விக்னக்ருத் கரிஷ்டம் த்விதலம் தக்தம் நிஷ்பாவாம் ச மசூரிகாம் பாவதுஷ்டம் பர்யுஜிதம் ஜக்த்வா நித்யம் கதா வ்ரதி. வார்த்தாகம் ச கலிந்தம் ச பிச்சண்டம் மூலகம் ததா கூஷ்மாண்டம் நாளிகேரம் ச மூலம் ஜக்த்வா கதா வ்ரதி. பலாண்டும் லசுனம் ஹிங்கும் கிருஞ்சனம் மாதகம் ஹிதத். வரதூன்யாமிஷாம் சஞ்ஞானி வர்ஜயேத்ய கதா வ்ரதி. காமாதிஷட்விகாரம் ச த்விஜானாம் ச வினிந்தனம் பதிவிரதா சதாம் நிந்தாம் வர்ஜயேத்ய கதா வ்ரதி. ரஜஸ்வலாம் ந பஷ்யேஜ பதிதான் ந வதேத் கதாம் த்விஜத்விஜோ வேத வர்ஜ்யான் ந வதேத்ய கதா வ்ரதி. சத்யம் சௌசம் தயா மௌனம் ஆர்ஜவம் வினயம் ததா ஔதார்ய மனசச்சைவ குர்யா நித்யம் கதா வ்ரதி. நிஷ்காமஸ்ச சகாமஸ்ச நியமா சுணுயாத் கதாம் சகாம காமமாப்னோதி நிஷ்காமோ மோக்ஷமாப்னுயாத். தரித்ரஸ்ச க்ஷயீ ரோகீ பாபி நிர்பாக்ய ஏவ ச அனபத்யோபி புருஷ சுணுயா சத்கதாமிமாம். காகவந்த்யாதய சப்தவிதா அபி ஹல ஸ்த்ரியஹ ஸ்ரவத்கர்பா ச யா நாரீ தாப்யாம் ஸ்ராவ்யா கதா பரா. சர்வைஸ்த்ர ஸ்ரவணம் காரியம் ஸ்ரீபிப் பும்பிஸ்ச யத்ததஹ. ஏதத் சிவபுராணஸ்ய விதினா ச கதா முனே. ஏதத் சிவபுராணஸ்ய பாராயண தினானி வை அத்யுத்தமானி போத்யானி கோடி யஜ்ஞ சமானி ச. ஏதேஷு விதினா தத்தம் யதல்பம் அபி வஸ்துஹி திவசேஷு வதிஷ்டேஷு ததக்ஷய்ய ஃபலம் லபேத். ஏவம் க்ருத்வா வ்ரத விதிம் ஸ்ருத்தே மாம் பரமாம் கதாம் பரானந்தயுத ஸ்ரீமான் உத்யாபன சமதாச்சரேத். ஏதத் உத்யாபன விதிச்சதுர்தஸ்யா சமோ மத காரிசத்வதனாட்யைஸ்ச ததுக்த ஃபலகாங்க்ஷிபிஹ. அகிஞ்சனேஷு பக்தேஷு ப்ராயோ நோத்யாபன க்ரஹம் ஸ்ரவணேனைவ பூதாஸ்தே நிஷ்காமாஹ சாம்பவா மதாஹ. ஏவம் சிவபுராணஸ்ய பாராயணமகோத்சவே சமாப்தே ஸ்ரோத்ருபிர்பக்த்யா பூஜா கார்யா பிரயத்னதஃ. சிவபூஜனவத்சம்யக் புஸ்தகஸ்ய புரோ முனே பூஜா கார்யாசு விதினா வக்துஶ்ச ததனந்தரம் புஸ்தகாச்சாதனார்த்தம் ஹி நவீனம் சாசனம் சுபம் சமர்ச்சயேத் திருடம் திவ்யம் பந்தநாத்தம் ச சூத்திரகம் புராணாத்தம் பிரயச்சந்தி ஏ சூத்திரம் வசனம் நவம். யோகினோ ஜான சம்பன்னாஸ்தே பவந்தி பவே பவே. வக்த்ரே தத்யான் மஹாராணி வஸ்தூனி விவிதானி ச வஸ்த்ரபூஷண பாத்ராணி திரவியம் பஹுவிசேஷத. ஆசனாத்தம் பிரயச்சந்தி புராணஸ்ய ச ஏ நராஹ கம்பலாஜினவாசாம்சி மஞ்சம் ஃபலகமேவ ச ஸ்வர்கலோகம் சமாசாத்ய புக்த்வா போகான்யதேப்ஸிதான் சித்வா பிரம்மபதே கல்பம் யாந்தி சைவபதம் ததஹ. ஏவம் க்ருத்வா விதானேன புஸ்தகஸ்ய ப்ரபூஜனம் வக்துஶ்ச புவி சார்தூல மஹோத்சவ புரஸ்வரம் சஹாயார்த்தம் ஸ்தாபிதஸ்ய பண்டிதஸ்ய ப்ரபூஜனம் குர்யா ததனுசாரேன கிஞ்சித் ஊனம் தனாதிபிஹ சமாகதேப்யோ விப்ரேப்யோ தத்யாத் அன்னம் தனாதிகம். மகோத்சவ பிரகர்த்தவியோ கீதைர் வாத்யை ச நர்த்தனை விரக்தஶ்ச பவேத் ஸ்ரோதா பரே ஹனி விசேஷதஃ. கீதா வாச்சா சிவேனோக்தா ராமச்சந்திராய யா முனே கிரஹஸ்தஶ்சேத் பவேத் ஸ்ரோதா கர்த்தவ்யஸ்தேன தீமதா ஹோமஸ்ஸுத்தேன ஹவிஷா கர்மணஸ்தஸ்ய சாந்தயே ருத்ர சம்ஹிதயா ஹோம ப்ரதிஸ்லோகேன வா முனே. காயத்ர்யா தன்மயத்வாச புராணஸ்யாஸ்ய தத்வதஃ अथवा मूलमन्त्रेण पञ्चवर्णेन शैवदः होमाशक्तो बुधो होम्यम् अविर्दद्याद्विजायतत् दोषयोः प्रथमार्तम् च न्यूनताधिकताख्ययोः वदे च शृणुयाद्भक्त्या शिवनाम सहस्रकम् तेन स्यात् सफलम् सर्वम् सुफलम् नात्र संशयः यतो नास्यधिकम् त्वस्मात् त्रैलोक्ये वस्तु किञ्चन एकादशमितान् विप्रान् भोजयेन्मधुपायसैः दद्यात्तेभ्यो दक्षिणा च व्रतपूर्णत्वसिद्धये शक्तौ फलत्रयमितः स्वर्णेन सुन्दरम् मुने सिंहम् विधाय तत्रा च पुराणस्य शुभाक्षरम् लेखितम् लिखितम् वापि संस्थाप्य विधिना पुमान् सम्पूज्य वाहनादे च शुभचारे स दक्षिणम् वस्त्रभूषण गन्धाद्धैः पूजिताय यदात्मने आचार्याय सुधीर्धद्या शिवसन्तोषहेतवे तेन दानप्रभावेन पुराणस्यासि शौनक सम्प्राप्यानुग्रहम् शैवम् मुक्तस्याद् भवबन्धनात् एवम् कृते विधाने च श्रीमच्छिवपुराणकम् सम्पूर्णफलदम् स्याद्वै भुक्तिमुक्तिप्रदायकम् इति ते कथितम् सर्वम् किम् भूय श्रोतुमिच्छति श्रीमच्छिवपुराणस्य माहात्म्यम् सर्वकामदम् श्रीमच्छिवपुराणम् तु पुराणतिलकम् स्मृतम् महच्छिवप्रियम् रम्यम् भवरोगनिवारणम् हे जन्मभाजः खलु जीवलोके एवै सदा ध्यानरता शिवस्य वाणी गुणान् स्तौति कथाम् शृणोति श्रोत्रद्वयम् ते भवमुत्तरन्ति सकलगुणविभेदैर्नित्यमस्पष्टरूपम् जगति च बहिरन्तर्भासमानम् महिम्ना मनसि च बहिरन्तर्वाङ्मनोवृत्तिरूपम् परमशिवमनन्तानन्दसान्द्रम् प्रपद्ये इति श्रीस्कान्दे महापुराणे सनत्कुमारसंहितायाम् श्रीशिवपुराणश्रवणव्रतिनाम् विधिनिषेधपुस्तकवक्त्रपूजनवर्णनम् नाम सप्तमोऽध्यायः समाप्तमिदम् श्रीशिवपुराणमाहात्म्यम् ओम् तत्सत् இப்போ இந்த ஸ்ரீ சிவமகாபுராண மகாத்மியம் ஸ்காந்த சனத்குமார சமிதையில் சொன்னது பூர்த்தி. இனிமோ நாம் ஸ்ரீ சிவமகாபுராணத்துடைய மூலபாராயணத்தை ஆரம்பிப்போம். அதில் முதலாவது வித்யேஸ்வர சம்ஹிதை, அது அடுத்து. ஓம்
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஸ்ரீ சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் சாய் ச

ஷட்ஸ்கந்தேஷன் ஷட்ஸ்கந்தே சன்னிகர்ஜமர்கண்டேயாத் ஷட்ஸ்கந்தே ததே

0: 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: ॐ नमोऽहं पदार्थाय लोकानां सिद्धिहेतवे सच्चिदानन्दरूपाय शिवाय परमात्मने. द्वितीयं श्लोकं पठतु.
3: निजशक्तिभित्तिनिर्मिते निखिलजगज्जालचित्रनिकुरुम्बः जयति शिवः.
2: स जयति शिवः नास्ति वा? अत्र स जयति शिवः इति अस्ति, तत् अपेक्षते इति भाति.
3: स जयति शिवः परमात्मा सकलागमसारसर्वस्वं.
2: निखिलागमसारसर्वस्वम् इति अत्र अस्ति, तत्र समानः अर्थः. तत्र किञ्चित् पुस्तकान्तरं किमर्थं स्थापनीयम् इत्युक्ते पाठभेदः कोऽपि अस्ति वा इति तदा तदा पश्यामः. अर्थं वदतु. स जयति शिवः परमात्मा निखिल आगमसारसर्वस्वं, तस्यैव विशेषणं तावदेव. निखिलानाम् आगमानां सारः इत्यनेन उपनिषत् ग्राह्या इति. तस्य सर्वस्वम् इत्युक्ते तस्य परमतात्पर्यविषयः. उपनिषद् वाक्यङ्गळाल முக்கியமாக எதை சொல்றதோ அது பரம தாத்பரிய விஷய இத்தியர்த்தே சர்வஸ்வ சப்த நிகில ஆகம சார சர்வஸ்வம் ச ஜயதி சிவ பரமா பராத்மா. பரமாத்மான்னு இருக்கா
3: பராத்மான்னு
2: இருக்கா? அப்ப பாடபேதம் தான். ஏன்னா அந்த மாத்ராவிருத்தம் பூர்ணமாகணும்னா ச ஜயதினு இங்கே ஒரு அந்த சகாரம் தச்சப்தம் விட்டாச்சுன்னா அங்க மகாரம் சேர்த்திருக்கா. சஜயதி பரா சஜயதி சிவ பரமாத்மான்னு போட்டா அது ஜாஸ்தியா அதிகமா அதிகமாயிடும். அஸ்து பாடத்வயம் இது ஸ்வீகர்த்தும் சக்கியது. நிகில ஆகம சார சர்வஸ்வம்
3: நிஜ சக்தி பக்தி நிர்மித நிகில ஜகஜால சித்ர நிகுரும்பஹ.
2: அர்த்தம் நிஜ சக்தி ஹி ஸ்வகியா சக்தி ஸ்வகியா சக்தி ஹி நிஜ சக்தி ஹி சக்தி பித்தி பித்தி தெரியதா? குட்யம் குட்யம் இத்துச்சதே குட்யம் இதமேவ பித்தி
3: குட்யாரஸ்வஹ பததி.
2: குட்யம் இது பரியாய பதம். வால் அது தமிழ்ல என்ன சொல்றது?
3: செவர்.
2: செவர்னு சொல்றதா? சரி. நிஜ சக்தி பித்தி நிர்மித
3: நிகில
2: நிகில ஜகத் ஜாலம் ஜாலம் சமூக சகல ஜகத் சமூக ஜால சித்திர அது சித்திரம் இவ சகலம் ஜகத் சித்திரம் இவ சித்திரம் தெரியும் இல்லையா? விசித்திரம் இல்ல சித்திரம் ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி ரூபகம் ரூபக அலங்காரம். ஜெகத் ஜாலமேவ சித்திரம் சித்திர நிகுரும்ப இருக்கு. நிகுரும்பம் இது நபும்சகலிங்கம். நிகுரும்பான்னு பகுவிரீகியில் வந்திருக்குங்க. அப்ப எப்படி விக்கிரகம் சொல்லணும்? நிஜ ஜெகத் ஜால சித்திர சித்திர நிகுரும்பம் எஸ்யா எஸ்யானா ஏனவா ஏன சஹா நிஜசக்தி நிஜசக்தி நிஜாசக்தி நிஜசக்தி நிஜசக்திரேவ பித்தி நிஜசக்தி பித்தி நிஜாசக்தி நிஜசக்தி நிஜா ஆத்மீயா ஸ்வகீயா சக்தி நிஜசக்தி சா சக்திரேவ பித்தி நிஜசக்தி பித்தி தஸ்யாம். இப்போ அந்த சக்தியான ஒரு பித்தி, அந்த பித்தியில சித்திரம் போட்ட மாதிரி ஜெகத் அப்படி கல்பனை பண்ணியிருக்கார். இப்போ நிஜசக்தி பித்தவு நிர்மிதம் சொல்லணும் விக்கிரகம். ஏன்னா சக்தியா பித்தின்னு இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப சக்தியான்னு சொல்லலாம் சக்தியினாலன்னு. இது இப்ப அப்படி இல்லை, அந்த சக்தி ஒரு பித்தியாக ரூபகம் பண்ணியிருக்கார். அந்த பித்தியில நிர்மிதமான நிகில ஜெகத் அகில ஜெகத் ஜெகத் ஜாலம் ஜால நிகுரும்ப ஜெகத் ஜாலமான சித்திரம் அந்த சித்திரத்தினுடைய நிகுரும்பம் நிகுரும்பம் ஏன நிஜசக்தியா நிஜசக்தி பித்தௌ நிஜசக்தி பித்தௌ நிர்மிதம் நிகில ஜெகத் ஜால சித்திர நிகுரும்பம் ஏன. ஆமா அது ஜெகத் ஜாலம் என்ற இடத்துல போச்சு. அதுக்கப்புறம் சித்திரம் ஜெகத் ஜாலம் ஒரு சித்திரம் மாதிரி அந்த சித்திரத்தினுடைய நிகுரும்பம்
3: நிகுரும்ப பதார்த்தம்.
2: ஆமா சித்ராணாம் நிகுரும்பம் சித்திர நிகுரும்பம் சித்ராணாம் நிகுரும்பம் சித்திர நிகுரும்பம் தது ஏன நிஜசக்தி நிஜசக்தி பித்தௌ நிர்மித நிகில ஜெகத் ஜால சித்திர நிகுரும்பம் ஏன நிர்மிதம் அப்படி சொல்லணும். நிஜ நிஜசக்தி பித்தௌ நிர்மிதம் நிஜசக்தி பித்தி நிர்மிதம் கிம் நிகில ஜகத் ஜால சித்திர நிகுரும்பம் ஏன
3: பரமாத்மனா
2: ஏன பரமாத்மனா சஹ பரமாத்மா ஜயதி
3: சஹ பரமாத்மா புனஹ சகலாகம சார சர்வஸ்வம்
2: சர்வஸ்வம் இது இன்னொரு விசேஷம் ஜயதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அடுத்த ஸ்லோகம்
3: அத்த தோஷ இத்தியாதிக்கம் ந
2: கா தோஷ
3: இத்துக்தே புனஹ விசேஷண விசேஷணாந்தரஸ்ய அன்வயஹ இதி அத்ர கிமபி
2: அதெல்லாம் பெரிய தோஷம்னு இல்லப்பா அது பாலவியுத்பாதனார்த்தம் கிஞ்சித் லிகிதம் தாவதேவ அதெல்லாம் பல காவியத்திலையும் இருக்கும் சமாப்த புனராதத்துவம் இத்தியாதிக்கம் கிம் பவதி அந்ததோகத்துவ வியர்த்த விசேஷணம் செய்தேவ அவ்வளவுதான் அதனுடைய தாத்பரியம் வியர்த்த விசேஷணம் போட்டதா இருந்து அது பின்னாடி போட்டாலும் தப்பு தான் கடைசியில் போட்டா இன்னொரு ஜாஸ்தி தப்பு அந்த கிரியாபதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விசேஷணம் சொல்றதா இருந்தால் ஒண்ணும் இல்லை அதுக்கு ஒரு சார்த்தக்கியம் இருக்கணும் அதுக்கு ஒரு சார்த்தக்கியம் இருக்கணும் அது சொல்லாம இல்லையா இப்போ முதல் ஸ்லோகம் வந்து நமஸ்கார ரூபம் நமோஹம் பதார்த்தாய ஓம் நமோஹம் பதார்த்தாய இது நமஸ்கார ரூபம் மங்களம் மங்களம் பலவிதமா சொல்றாரு அதுல நமஸ்கார ரூபம் மங்களம் முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் வந்து வஸ்து நிர்தேச ரூபம்னு இதுல வியாக்கியானத்துல இருக்கு வஸ்து நிர்தேச ரூபம் சாஸ்திர பிரதிபாத்தியமான வஸ்து விஷய அது நிர்தேசம் பண்றது அது முதல் ஸ்லோகத்துல இல்லையேன்னு கேட்டா இருக்கு அங்கேயும் இருக்கு ஆனா வஸ்து நிர்தேசத்துக்காகவே இன்னொரு அந்த வஸ்துவை எப்படி நிர்தேசம் பண்ணணும் அதனுடைய பூர்ணஸ்வரூபத்துல நிர்தேசம் பண்ணணும் இல்லையா அது முதல் ஸ்லோகத்துல பண்ணல ரெண்டாவது ஸ்லோகத்துல நிஜசக்தி நிர்மித அந்த ஜெகத்தோட சேர்த்து பிரபஞ்சத்தோட சேர்த்து விசிஷ்டமாக அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணியிருக்கார் அதனால ரெண்டாவது ஸ்லோகம் வஸ்து நிர்தேசாத்மகம்னு இருக்கு சாஸ்திர பிரதிபாத்தியா பரமாத்மா விசிஷ்ட ரூபேண நிர்திஷ்யதே ஜெகத் விசிஷ்ட ரூபேண நிர்திஷ்யதே இது மூணாவது ஸ்லோகம் வந்து ஆசீர்வச்சன ரூபம் அது ஒரு மங்களம் ஆசீர்வச்சனம் பவது ச பவதாம் சித்தியை புரியறது இல்லையா சஹ பரமாத்மா பவதாம் சித்தியை பவது கீதிருஷா பரமாத்மா சர்வமங்களோபேதா சகல மகாத்மிய விசிஷ்டா சிதச்சின்மய சிதச்சித் ஸ்வரூப சிதச்சித் ஸ்வரூப சித் ஸ்வரூப அச்சித் ஸ்வரூப சித் ந ஞானம் அச்சித் ந ஜடம் ஜட பிரபஞ்ச ஜட பிரபஞ்சமும் அந்த பரமாத்மாவில சேர்ந்திருக்கு ஜீவ பிரபஞ்சமும் சேர்ந்திருக்கு இல்லையா அதனால
3: விசிஷ்டத்துவம்
2: அதான் விசிஷ்டத்துவம் போத்தியதே
3: சேஷோ சேஷோபி யஸ்யேஷஹா
2: அசேஷஹ அசேஷஹ ஏஷஹ அசேஷோபி ஏஷஹ யஸ்ய சேஷஹ ஏஷஹன இந்த பிரபஞ்சம் அயம் பிரபஞ்சஹ ஏஷஹ ஏஷஹ பிரபஞ்சஹ அசேஷஹ அபி யஸ்ய சேஷஹ சேஷம் என்ன உபகாரகம் அங்கம் இத்யர்த்தே சேஷ சப்தஹ பூர்வமீமாம்சாதி சாஸ்திரேஷு பிரசித்தஹ
3: ஏஷஹ பிரபஞ்சஹ ஈஸ்வரஸ்ய அங்கபூதஹ
2: யஹ பதார்த்தஹ யதர்த்தஹ ஸஹ தஸ்ய சேஷஹ இதி உச்யதே பாரார்த்தம் அங்கத்வம் இதி மீமாம்சகாஹ பரார்த்தத்வம் யத யஸ்ய இதானிம் சாமான்யதஹ கர்மசு அஸ்மாபிஹ இதம் அங்கம் இதி உச்யதே கலு இதம் பிரதானம் இதம் அங்கம் அந்த அங்கத்தை எதுக்கு பண்றது அந்த பிரதானத்துக்கு சககாரியா இருக்கும் இல்லையா பிரதானசிய கிருதே அங்கானி அனுஷ்டியந்தே இப்போ ஒரு அக்னி சம்ஸ்காரம்னு வச்சுக்கோ அந்த அக்னியை சம்ஸ்காரம் பண்ணாதான் அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணாதானே உபயோகம் இருக்கும் அப்படியே ஹோமம் பண்ணா உபயோகம் இருக்காது பலம் இருக்காது தரிஹி அக்னி சம்ஸ்கார கிரியதே அயம் சம்ஸ்கார அங்கம் தஸ்ய தஸ்மின் அர்த்தே அங்கம் சேஷா இது பதம் சேஷ பரார்த்தத்துவாத சூத்திரமே போட்டிருக்கார் யார் ஜெய்மினி அது அந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்தோட தத்ர அங்கத்துவம் இது கிஞ்சித் பரிஷ்கிருத்திய பிரகாராந்திரேன உச்சதே பிராயண அந்த அர்த்தத்துல வரும் அது வச்சுட்டு இங்கேயும் சொல்றார் உபகாரகம் இது சாமானியதா அர்த்த உபகாரகம் உபகாரகம் இத்தியர்த்தே சேஷா இது பதம் பிரசித்தம் வர்த்ததே இதானியம் அத்த கிமுக்தம் அயம் பிரபஞ்ச பரமாத்மனா சேஷா இது தசிய தாத்பரியம் அத்த வியாக்கியாக்கார வர்ணயந்தி அசேஷா கிருத்னோபி பிரபஞ்ச யஸ்ய சேஷா தாராதனோபயோகிதையா ததர்த்தா இது இதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் தது ஆராதனோபயோகிதையா ததர்த்தா இந்த பிரபஞ்சம் பரமாத்மனஹ ஆராதனார்த்தம் உபயோக

0: சேஷ சப்தம் இருக்கு. அசேஷ நசேஷ அசேஷ அசேஷோபி அயம் ஏஷா பிரபஞ்சா யஸ்ய சேஷா சஹ பரமாத்மா பவதாம் சித்தி சர்வமங்களோபேதா சிதசின்மயா பரமாத்மா பவதாம் சித்தி பவது. மூணாவது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் நாலு.
1: நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பத்ரவே கல்யாண குரவே நமஹ.
0: நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே குருவந்தனம், அதுவும் பண்ணோம் இல்லையா, குருவந்தனாத்மகம் மங்களம்
1: எஸ்ய தேவே பராபக்தி
0: இத்யாதி ஸ்ருத்யா எவம் குருவந்தனம் கர்த்தவ்யம் இது அஸ்தி. தரி நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பத்ரவே கல்யாண குரவே நம. குரவே நம ஸ்வேதாபிதானாய குரவே நம. ஸ்வேதாச்சாரிய ஏதேஷாம் குருவஹ ந ஏதேஷாம் பிதிருச்சரணாய ஏவ குருவஹ அஸ்ய சம்ப்ரதாயஸ்ய மூலகுருஹு உச்யதே ஸ்வகீய குருஹு இதி ந சிவா சிவாச்சாரிய சம்ப்ரதாயஸ்ய அத்ர வியாக்யானே அத்ர அனேன ஸ்லோகேன சிவசாஸ்திர பிரசாரணார்த்த சிவாவதார ரூபாணாம் அஷ்டாவிம்சதேர் யோகாச்சாரியாணாம் ஆத்யஸ்ய ஸ்வேதாச்சாரியஸ்யாபி நமஸ்கார க்ரியதே இருக்கு. புரியுறது இல்லையா, சிவசாஸ்திர பிரச்சாரணார்த்தம் பகவதா சிவசைவ அவதாரபூதாக ஆச்சாரியாக அநேகே யோக யோகினா சமுத்பன்னாக அது அஷ்டாவிம்சதி கணக்கு பண்ணி வச்சிருக்கார். அஷ்டாவிம்சதேர் யோகாச்சாரியாணாம் ஆத்ய அது சம்பிரதாயத்தில் ஸ்வேதாச்சாரியர்னு தட்சிணாமூர்த்தியே சொல்றதுன்னு தெரியறது. அவருடைய ஸ்வேதரூபமாக விக்கிரகம் இருக்குன்னு தெரியறது. சம்பிரதாயஜால கேட்டு பாருங்க, எனக்கு இதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது பாருங்க. இல்லைன்னா ஸ்வேதாச்சாரியா இது ஸ்வேத ஸ்வேத இது நாம்னா கஷ்டன ஆச்சாரியா ஆசீத் வா இது பவந்தா பிருச்சந்து. அன்யதா தட்சிணாமூர்த்திரேவ ஆத்யா ஆச்சாரியா வித்யா வித்யோபதேசார்த்தம் ஆகதா இது ரீத்யா ததா கண்யதே. அஸ்து நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே நானா ஆகமானாம் ஆகமானாம் கர்த்ரே நானாகம விதாயினே கைவல்யஸ்ய கைவல்யம் நாம முக்தி மோக்ஷா கேவலஸ்ய பாவா கைவல்யம். இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்காம இருக்கிறது கேவலம். இந்த தமிழில் இருக்கிற கேவலம் இல்ல, அந்நிய பதார்த்த நிரபேட்சதையா ஸ்வதந்திரத்தையா முக்தௌ தாதிருஷ ஸ்வபாவம் முக்தௌ வர்த்ததே இது. விஷயாபேக்ஷா நாஸ்தி விஷய பராதீனதா நாஸ்தி பகவதாதீனதா து ஸ்யாத் அதாபி விஷயாதீனதா நாஸ்தி அத கைவல்யம் இது. கைவல்ய கல்பதருரிவ கல்பதரு கல்பதருஹு இது ஸ்வர்கீய விருட்ச விசேஷ பிரசித்த. அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம்னு புராண பிரசித்தி இருக்கு. கைவல்யஸ்ய கல்பதருஹு கைவல்ய கல்பதருஹு கைவல்யம் கொடுக்கக்கூடிய கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய அர்த்தம். கல்பதருரிவ கல்பதருஹு கைவல்யஸ்ய கல்பதருஹு இவ கல்பதருஹு கைவல்ய கல்பதருஹு இது விக்கிரக வக்தவ்ய. கைவல்ய கல்பதரவே குரோஹ விசேஷணம் குரே குரோ குரோஹ விசேஷணம். அப்புறம் என்ன இருக்கு, கல்யாண குரவே. கல்யாண குரவேனா எப்படி அர்த்தம் பண்றார், கல்யாணம் அர்த்தினாம் கல்யாணம்னா ஐஹிக ஆமுஷ்மிக போகாதி ரூபம் அபியுதய பலம் குர்வந்தி இது கல்யாணாக கல்யாணாக கல்யாணாச்ச தேஷாம் கல்யாணானாம் குரவஹான்னு ஷஷ்டி தது சமாசம் சொல்லியிருக்கு. இல்லைன்னா கல்யாணாச்ச தே குரவஹ கல்யாண குரவஹ ஒன்றும் இல்லை, மங்களத்தை அபியுதய பலத்தையும் நிஸ்வரேசத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் கல்யாணாக அப்படி. அப்பதான் அந்த கல்யாணாகனு வரணும், அப்பதான் அந்த விக்கிரகம் சொல்ல முடியும். கல்யாணானாம் அப்பேற்பட்ட மகாத்மான அநேகே பவந்தி கலு தேஷாம் சர்வேஷாம் தேவதா விசேஷானாம் வா சர்வேஷாம் குரவே இது ஷஷ்டி சமாச பக்ஷே. அதுவா கல்யாணாச்ச தே குரவ கல்யாண குரவ அபேத கர்மதாரையோ வா கல்யாண குரவே நம. அக்ரே நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே தேஷாம் கிருதே நமஸ்காரஹ கைவல்ய கல்பதரவே.
1: அத்ர த்ருதயம் சர்வத்ர குரவே இத்யத்ர விசேஷணி விசேஷணத்வேன அன்வயதி
0: கிம்
1: பிரதமமேவ நமஸ்வப்தஹ இதி நமஹ இதி ஷப்தஹ
0: நமஸ்வப்த த்வயம் வர்த்ததே இதி அதஹ வாக்யத்வயம் கர்த்தவ்யம்.
1: தரி பிரதம வாக்ய ஏகம் விசேஷ்யம் த்விதீய வாக்ய விசேஷாம்
0: நானாகம விதாயினே ஸ்வேதாபிதானாய நம கல்யாண கல்பதரவே கைவல்ய கல்பதரவே கல்யாண குரவே நம வாக்கியத்வயம் கர்த்தவ்யம் வித்யா குருன் நமஸ்கரோதி நம இதி பிருதகேவ ஸ்வீகிருதம் இதி சிந்தயாமி.
1: தரி நானாகம விதாயினே நம
0: நம
1: ஸ்வேதாபிதானாய நம கைவல்ய கல்பதரவே கல்யாண குரவே நம
0: நம பிருதகேவஸ்து கிளேஷோ நாஸ்தி. அக்ரே
1: ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீகண்டீய பிரகாசதே மதுரோ பாஷ்ய சந்தர்பா மகா

0: இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, வியாச சூத்திரம் இதம் நேத்திரம் விதுஷாம் பிரம்ம தரிசனம்
1: பரம் ததாகச்சதி
0: அக்ரே அஸ்தி வா அஸ்து க்ரமபேத
1: தரி தத் படாமி
0: அதத் படது அத்ர து ததா அஸ்தி
1: வியாச சூத்திரம் இதம் நேத்திரம் விதுஷாம் பிரம்ம தரிசனே பூர்வாச்சாரியைஹி கலுஷிதம் ஸ்ரீகண்டேன பிரசாத்யதே.
0: இந்த ஸ்லோகம் அடுத்ததா வச்சுக்கலாம், அதான் நல்லது. வியாச சூத்திரம் இதம் நேத்திரம் கண்ணு, கிமர்த்தம் விதுஷாம் விதுஷாம் நேத்திரம் பாஹ்ய நேத்திரேண பாஹ்யம் வஸ்து திருஷ்யதே பிரம்ம தரிசனம் பிரம்ம சாட்சாத்கார கர்த்தவ்யச்சே ததர்த்தம் இதமேவ நேத்திரம் இது கல்பனாம் கிருத்வா வியாச சூத்திரம் இதம் நேத்திரம் விதுஷாம் பிரம்ம தரிசனே பூர்வாச்சாரியை கலுஷிதம் கிஞ்சித் அர்த்தாத்யாஹாராதினா க்ளேஷேன வியாக்யாதம் தத் தாதிருஷான் தோஷான் பரித்யஜ்ய ஸ்ரீகண்டேன ஸ்ரீகண்டாச்சாரியேண இதானிம் பிரசாத்யதே தத் பிரசாதம் நீயதே. பிரசாத பிரசாதஹ நம காலுஷ்யரஹிதா அவஸ்தா பிரசாதஹ இத்யுச்யதே, பிரசன்னம் இத்யுச்யதே க்ளோ தத்ர க்ளேஷம் வினா அநாயாசேன அர்த்த பிரதீதிம் பிரதீதிர் யதா ஸ்யாத் ததா வியாக்யாயதே இதி அர்த்தம். பூர்வம் யத்யத்கிஞ்சித் மதம் தத்ர அசந்துஷ்ட்யா பிரகாராந்திரேண வியாக்யானம் க்ரியதே இதி ஸ்வகீய கர்த்தவ்ய ப்ரதிஜ்ஞா உச்யதே.
1: ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீகண்டீயஃ ப்ரகாஷதே மதுரோ பாஷ்ய சந்தர்பஃ மஹார்த்தாஹ
0: மஹார்ஹஃ மஹார்த்தஹ இத்யஸ்தி வா
1: மஹார்த்தஹ
0: மஹார்த்தோ அஸ்து மஹார்த்தோ நாதி விஸ்தரஹ மகார்த்தா இத்தேவ. அத்த வியாக்கியானே பஹு லிகிதம் அன்யேஷாம் பரகீய வியாக்கியானம் வியாக்கியானே சூத்ராணாம் தத்ர தத்ர கதம் க்ளேஷா ஜாதா ஏதைஹி கதம் பரிஷ்கிருதம் இதி ரிசர்ச் கிருத்வா லிகிதம் அஸ்தி. அனந்தரம் பட்டந்து ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீகண்டீய பிரகாஷதே மதுரோ பாஷ்ய சந்தர்ப்போ மகார்த்தோ நாதி விஸ்தர. அர்த்தம் புரியுது இல்லையா? ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீகண்டீயப்ரகாஷதே மதுரோ பாஷ்யசந்தர்ப்போ மகார்த்தோ நாதி விஸ்தரஃ அர்த்தம் புரியுது இல்லையா ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீமந்தி வியாச சூத்ராணி ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீகண்டீய ஸ்ரீகண்டாச்சாரியேண நிர்மிதா பிரகாஷதே மதுர பாஷ்ய சந்தர்ப்போ மகார்த்தோ நாதி விஸ்தரஃ அர்த்தம். அனேகே வர்த்தந்தே தாசாம் உபனிஷதாம் உபனிஷத் சப்தேன உபனிஷத் வாக்கியானி உச்யந்தே வேதாந்தஹ நாம அத்வைத வேதாந்தஹ த்வைத வேதாந்தஹ அப்படி இல்லை வேதாந்த சப்தஸ்ய வேதஸ்ய தாத்பர்யார்த்த நிர்ணய ஆத்மகஃ பாகஃ அந்தஹ வேதஸ்ய அந்தஹ வேதாந்தஹ அந்தோ நாம நிர்ணயஃ கெடசில் இருக்கிறதுன்னு அர்த்தம் வரலாம். இப்படி பார்த்தாலும் உபனிஷத்துன்னு அர்த்தம். வேதாந்த சப்தஸ்ய வேதஸ்ய அந்தஹ நிர்ணயஃ யஸ்மின் சஹ வேதாந்தஃ அத்வா வேதஸ்
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மதுரை மணி ஐயர் அவர்கள். ஓம் நம சிவாய்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் அகிருத்யாய நமஹ. ஓம் அகாராதி க்ஷகாராந்த வர்ணஜ்ஞாய நமஹ. ஓம் அகிருதாய நமஹ. ஓம் அக்லேத்யாய நமஹ. ஓம் அக்ரியாய நமஹ. ஓம் அகுண்டாய நமஹ. ஓம் அகண்ட சச்சிதானந்த விக்ரஹாய நமஹ. ஓம் அகிலா பதாம் அபஹாரிணே நமஹ. ஓம் அகில தேவதாத்மனே நமஹ.

அக்னிவர்ணவிபூஷணாக நமஹ. ஓம் அகம்யாக நமஹ. ஓம் அகுணாக நமஹ. ஓம் அக்ர்யாக நமஹ. ஓம் அக்ரதேசிகைஸ்வர்ய வீர்ய விஜ்ரம்பிணே நமஹ. ஓம் அக்ரபுஜே நமஹ. ஓம் அக்னிகர்பா

ஆய நமஹ. ஓம் அசிந்த்யாய நமஹ. ஓம் அசேதனாய நமஹ. ஓம் அசிந்தனீயாய நமஹ. ஓம் அசராய நமஹ. ஓம் அசிந்த்ய சக்தகே நமஹ. ஓம் அசிந்த்ய திவ்ய மஹிமரஞ்ச.

அதபிரவிபிரமத்புஜங்கமஸ்வசத்வினர்கமக்ரமஸ்புரத்கராளஃபாளஹவ்யவாக்ஜ்வலதே நமஃ. ஓம் அத்ருஷ்யாய நமஃ. ஓம் அதர்ஷணாய நமஃ. ஓம் அதர்

கல்யாண பரிபூர்ண மகோதயாய நமஹ. ஓம் அனசூயகாய நமஹ. ஓம் அன்னமயாய நமஹ. ஓம் அன்னதாய நமஹ. ஓம் அனிர்விண்ணாஸ்ருத ஜன.

ஸ்ருதாய நமஹ. ஓம் அநித்ய நித்ய மாசாய நமஹ. ஓம் அநிர்தேஷ்ய வயோ ரூபாய நமஹ. ஓம் அனுபமாய நமஹ. ஓம் அனந்த சோம சூர்யாக்னி மண்டல பிரதிம பிரபாய நமஹ. ஓம் அனந்த கல்யாண குணசாலினே நமஹ. ஓம் அனந்த கருணாய நமஹ. ஓம் அனுகாய நமஹ.

ஆதித்யாய நமஹ, ஓம் அபிகம்யாய நமஹ, ஓம் அபிராமாய நமஹ, ஓம் அபகாய நமஹ, ஓம் அப்யுதீர்ணாய நமஹ, ஓம் அபயங்கராய நமஹ, ஓம் அபீதாய நமஹ, ஓம் அபகப்ரதசரி.

ஓம் நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் அமிர்தபே நமஹ, ஓம் அமிர்தாசனாய நமஹ, ஓம் அமிர்தாங்காய நமஹ, ஓம் அமிர்த வபுஷே நமஹ, ஓம் அமிதாய நமஹ, ஓம் அமோக தண்டினே நமஹ.

நமஹ ஓம் அமித பிரபாவாக நமஹ ஓம் அமாயாக நமஹ ஓம் அமூர்த்தி சாதாக்ய பச்சிம வதனாக நமஹ ஓம் அமிர்தமய கங்கா.

ஓம் அலுப்தவ்ய சக்தகே நமஹ. ஓம் அலங்க்ய சாசனாய நமஹ. ஓம் அலிங்காத்மனே நமஹ. ஓம் அலக்ஷிதாய நமஹ. ஓம் அலுப்த சக்தி நேத்ராய நமஹ. ஓம் அலங்கிருதாய நமஹ. ஓம்

ஓம் அஷ்டவிதாக நமஹ. ஓம் அஷ்டாவிம்சத்யாகம ப்ரதிபாதக பஞ்சபதனாக நமஹ. ஓம் அஷ்டமூர்த்யாத்மனே நமஹ. ஓம் அஷ்டகுணேஸ்வர்யாக நமஹ. ஓம் அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்காக நமஹ. ஓம் அஷ்டதரித்ர விநாசனலிங்காக நமஹ. ஓம் அஷ்டசித்திதாயக.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவபுராண ஸ்ரவணவர்தினாம் விதி நிஷேத வக்த்ரு பூஜன வர்ணனம். சௌனக உவாச: சூதசூத மகாப்ராஜ்ஞ தன்யஸ்த்வம் சைவ புங்கவ ஸ்ராவிதேயம் கதாஸ்மாகம் அத்புதாச சுபாவஹ. பும்சாம் சிவபுராணஸ்ய ஸ்ரவண வ்ரதினாம் முனே சர்வலோகஹிதார்த்தாய தயயா நியமம் வத. சூத உவாச: நியமம் சுணு சத்பக்த்யா. பும்சாம் தேஷாம் ச சௌனக நியமாஸ்ரத்கதாம் ஸ்ருத்வா நிர்விக்ன ஃபலமுத்தமம். பும்சாம் தீக்ஷா விஹீனானாம் நாதிகாரக் கதாஸ்ரவே ஸ்ரோத்து காமைரதோ வக்துர் தீக்ஷா க்ராஹ்யான தைமுனிச்ச தைமுனே. ப்ரஹ்மச்சரியம் மதசுப்திஹி பத்ராவல்யாம் ச போஜனம் கதா சமாப்தோ பக்திம் ச குர்யாநித்யம் கதாவ்ரதி. ஆசமாப்த புராணம் ஹி சமுபோஷி சுசக்திமான் ஸ்ருணுயாத் பக்திதஸ்ஸுத்தஃ. புராணம் சைவ முத்தமம் க்ருதபானம் பயஃபானம் க்ருத்வா வா ஸ்ருணுயாத் சுகம். ஃபலாஹாரேண வா ஸ்ராவ்யம் ஏகபுக்தம் ந வாஹி தத். ஏகவாரம் ஹவிஷ்யானம் புஞ்சாத் ஏதத் கதாவ்ரதி. சுகசாத்யம் யதா ஸ்யாத் தத் ஸ்ரவணம் காரியமேவ ச போஜனம் சுகரம் மன்யே கதாசு ஸ்ரவணப்ரதம். நோபவாசோ வரச்சேத் ஸ்யாத் கதா ஸ்ரவண விக்னக்ருத் கரிஷ்டம் த்விதலம் தக்தம் நிஷ்பாவாம் ச மசூரிகாம் பாவதுஷ்டம் பர்யுஜிதம் ஜக்த்வா நித்யம் கதாவ்ரதி. வார்த்தாகம் ச கலிந்தம் ச பிச்சண்டம் மூலகம் ததா கூஷ்மாண்டம் நாளிகேரம் ச மூலம் ஜக்த்வா கதாவ்ரதி. பலாண்டும் லசுனம் ஹிங்கும் கிருஞ்சனம் மாதகம் ஹிதத். வரதூன்யாமிஷாம் சஞ்ஞானி வர்ஜயேத்ய கதாவ்ரதி. காமாதிஷட்விகாரம் ச த்விஜானாம் ச விநிந்தனம் பதிவிரதா சதாம் நிந்தாம் வர்ஜயேத்ய கதாவ்ரதி. ரஜஸ்வலாம் ந பஷ்யேஜ பதிதான் ந வதேத் கதாம் த்விஜத்விஜோ வேதவர்ஜ்யான் ந வதேத்ய கதாவ்ரதி. சத்யம் சௌசம் தயா மௌனம் ஆர்ஜவம் வினயம் ததா ஔதார்ய மனசச்சைவ குர்யா நித்யம் கதாவ்ரதி. நிஷ்காமச்ச சகாமச்ச நியமா சுணுயாத் கதாம் சகாம காமமாப்னோதி நிஷ்காமோ மோக்ஷமாப்னுயாத். தரித்ரஸ்ச க்ஷயீ ரோகி பாபி நிர்பாக்ய ஏவ ச அனபத்யோபி புருஷ சுணுயா சத் கதாமிமாம். காகவந்த்யாதய சப்தவிதா அபி கல ஸ்திரியஹ ஸ்ரவத் கர்ப்பா ச யா நாரீ தாப்யாம் ஸ்ராவ்யா கதா பரா. சர்வைஸ்த்ர ஸ்ரவணம் காரியம் ஸ்ரீபி பும்பிச்ச யத்ததஹ. ஏத சிவபுராணஸ்ய விதினா ச கதா முனே. ஏத சிவபுராணஸ்ய பாராயண தினானி வை அத்யுத்தமானி போத்யானி கோடி யஜ்ஞ சமானி ச. ஏதேஷு விதினா தத்தம் யதல்பம் அபி வஸ்துஹி திவசேஷு வதிஷ்டேஷு ததக்ஷய்ய ஃபலம் லபேத். ஏவம் க்ருத்வா வ்ரத விதிம் ஸ்ருத்தே மாம் பரமாம் கதாம் பரானந்தயுத ஸ்ரீமான் உத்யாபன சமதாச்சரேத். ஏதத் உத்யாபன விதிஷ்சதுர்தஸ்யா சமோ மத காரிசத்வதனாட்யைஸ்ச ததுக்த ஃபலகாங்க்ஷிபிஹி. அகிஞ்சனேஷு பக்தேஷு பிராயோ நோத்யாபன க்ரஹம் ஸ்ரவணேனைவ பூதாஸ்தே நிஷ்காமாஹ சாம்பவா மதாஹ. ஏவம் சிவபுராணஸ்ய பாராயணமகோத்சவே சமாப்தே ஸ்ரோத்ருபிர்பக்த்யா பூஜா கார்யா பிரயத்னதஃ. சிவபூஜனவத்சம்யக் புஸ்தகஸ்ய புரோ முனே பூஜா கார்யாசு விதினா வக்துஶ்ச ததனந்தரம் புஸ்தகாச்சாதனார்த்தம் ஹி நவீனம் சாசனம் சுபம் சமர்ச்சயேத் திருடம் திவ்யம் பந்தநாத்தம் ச சூத்திரகம் புராணாத்தம் பிரயச்சந்தி ஏ சூத்திரம் வசனம் நவம். யோகினோ ஜான சம்பன்னாஸ்தே பவந்தி பவே பவே. வக்த்ரே தத்யான் மஹாராணி வஸ்தூனி விவிதானி ச வஸ்த்ரபூஷண பாத்ராணி திரவியம் பஹுவிசேஷதஃ. ஆசனாத்தம் பிரயச்சந்தி புராணஸ்ய ச ஏ நராஹ கம்பலாஜினவாசாம்சி மஞ்சம் ஃபலகமேவ ச ஸ்வர்கலோகம் சமாசாத்ய புக்த்வா போகான்யதேப்ஸிதான் சித்வா பிரம்மபதே கல்பம் யாந்தி சைவபதம் ததஹ. ஏவம் க்ருத்வா விதானேன புஸ்தகஸ்ய ப்ரபூஜனம் வக்துஶ்ச புவி சார்தூல மஹோத்ஸவ புரஸ்வரம் சஹாயார்த்தம் ஸ்தாபிதஸ்ய பண்டிதஸ்ய ப்ரபூஜனம் குர்யா ததனுசாரேன கிஞ்சித் ஊனம் தனாதிபிஹி சமாகதேப்யோ விப்ரேப்யோ தத்யாத் அன்னம் தனாதிகம். மஹோத்ஸவ ப்ரகர்த்தவ்யோ கீதைர் வாத்யை ச நர்த்தனைஹி விரக்தஸ்ச பவேத் ஸ்ரோதா பரே ஹனி விசேஷதஃ. கீதா வாச்சா சிவே நோக்தா ராமச்சந்திராய யா முனே கிரஹஸ்தஸ்சேத் பவேத் ஸ்ரோதா கர்த்தவ்யஸ்தேன தீமதா ஹோம சுத்தேன ஹவிஷா கர்மணஸ்தஸ்ய சாந்தயே ருத்ர சம்ஹிதயா ஹோம ப்ரதிஸ்லோகேன வாமுனே. காயத்ர்யா தன்மயத்வாச புராணஸ்யாஸ்ய தத்வதஃ अथवा मूलमन्त्रेण पञ्चवर्णेन शैवदः होमाशक्तो बुधो होम्यम् अविर्दद्याद्विजायतत् दोषयोः प्रथमार्तम् च न्यूनताधिकताख्ययोः वदे च शृणुयाद्भक्त्या शिवनाम सहस्रकम् तेन स्यात् सफलम् सर्वम् सुफलम् नात्र संशयः यतो नास्यधिकम् त्वस्मात् त्रैलोक्ये वस्तु किञ्चन एकादशमितान् विप्रान् भोजयेन्मधुपायसैः दद्यात्तेभ्यो दक्षिणा च व्रतपूर्णत्वसिद्धये शक्तौ फलत्रयमितः स्वर्णेन सुन्दरम् मुने सिंहम् विधाय तत्रा च पुराणस्य शुभाक्षरम् लेखितम् लिखितम् वापि संस्थाप्य विधिना पुमान् सम्पूज्य वाहनादे च शुभचारे स दक्षिणम् वस्त्रभूषण गन्धाद्धैः पूजिताय यदात्मने आचार्याय सुधीर्धद्या शिवसन्तोष हेतवे तेन दान प्रभावेन पुराणस्यासि शौनक सम्प्राप्यानुग्रहम् शैवम् मुक्तः स्याद् भवबन्धनात् एवम् कृते विधाने च श्रीमच्छिवपुराणकम् सम्पूर्णफलदम् स्याद्वै भुक्तिमुक्तिप्रदायकम् इति ते कथितम् सर्वम् किम् भूय श्रोतुमिच्छति श्रीमच्छिवपुराणस्य माहात्म्यम् सर्वकामदम् श्रीमच्छिवपुराणम् तु पुराणतिलकम् स्मृतम् महच्छिवप्रियम् रम्यम् भवरोगनिवारणम् ये जन्मभाजः खलु जीवलोके एवै सदा ध्यानरता शिवस्य वाणी गुणान् स्तौति कथाम् शृणोति श्रोत्रद्वयम् ते भवमुत्तरन्ति सकलगुणविभेदैर्नित्यमस्पष्टरूपम् जगति च बहिरन्तर्भासमानम् महिम्ना मनसि च बहिरन्तर्वाङ्मनोवृत्तिरूपम् परमशिवमनन्तानन्दसान्द्रम् प्रपद्ये इति श्रीस्कान्दे महापुराणे सनत्कुमारसंहितायाम् श्रीशिवपुराणश्रवणव्रतिनाम् विधिनिषेधपुस्तकवक्त्रपूजनवर्णनम् नाम सप्तमोऽध्यायः समाप्तमिदम् श्रीशिवपुराणमाहात्यम् ओम् तत्सत् इप्पो இந்த ஸ்ரீ சிவமகாபுராண மகாத்மியம் ஸ்காந்த சனத்குமார சமிதையில் சொன்னது பூர்த்தி. இனிமோ நாம் ஸ்ரீ சிவமகாபுராணத்துடைய மூலபாராயணத்தை ஆரம்பிப்போம். அதில் முதலாவது வித்யேஸ்வர சம்ஹிதை, அது அடுத்து. ஓம்
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஷட்ச்சந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ்ஷந்தேஷ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Guru-bhyo namah. Om namo aham padarthaya lokanam siddhihetave sachidananda rupaya shivaya paramatmane. Dvitiyam shlokam patatu.
3: Nija shakti bhitti nirmite nikhila jagat jala chitra nikurumbaha. Jayati shiva
2: paramatmane. Sa jayati shiva. Nasti va. Atra sa jayati shiva hai tisti. निखिलागमसारसर्वस्वम् इति अत्र अस्ति. तत्र समानः अर्थः. तत्र किञ्चित् पुस्तकान्तरं किमर्थं स्थापनीयम् इत्युक्ते पाठभेदः कोऽपि अस्ति वा इति तदा तदा पश्यामः. अर्थं वदतु. स जयति शिवः परमात्मा, निखिलागमसारसर्वस्वं तस्यैव विशेषणं तावदेव. निखिलानाम् आगमानां सारः इत्यनेन उपनिषत् ग्राह्या इति. तस्य सर्वस्वम् इत्युक्ते तस्य परमतात्पर्यविषयः. उपनिषत् वाक्यङ्गलाल मुख्यमाः यद शुल्रदो अद् परमतात्पर्यविषयः इत्यर्थे सर्वस्वशब्दः. निखिल आगमसारसर्वस्वं स जयति शिवः परात्मा. परमात्मा नृक परात्मा नृक. அப்போ பாடபேதம் தான். ஏன்னா அந்த மாத்ராவிருத்தம் பூர்ணமாகணும்னா ச ஜெயதின்னு இங்கே ஒரு அந்த சகாரம் தச்சப்தம் விட்டாச்சுன்னா அங்கே மகாரம் சேர்த்துருக்கா. ச ஜெயதி சஜயதி சிவ பரமாத்மான்னு போட்டால் அது ஜாஸ்தியாகும், அதிகமாயிடும். அஸ்து பாடத்வயம் இது ஸ்வீகர்த்தும் சக்கியது. நிகில ஆகம சார சர்வஸ்வம்.
3: நிஜ சக்தி பிக்தி நிர்மித நிகில ஜகஜால சித்ர நிகுரும்பஹ.
2: அர்த்தம் நிஜ சக்தி ஸ்வகீயா சக்தி. ஸ்வகீயா சக்தி நிஜ சக்தி. சக்தி பித்தி. பித்தி தெரியாதா? குட்யம். குட்யம் இத்யுச்சதே குட்யம். இதமேவ பித்தி. குட்யம் இது பரியாய பரியாய பதம். வால் அது தமிழ்ல என்ன சொல்றது? செவர்னு சொல்றதா? சரி. நிஜ சக்தி பித்தி நிர்மித
3: நிகில
2: நிகில ஜகத் ஜாலம். ஜாலம் சமூக சகல ஜகத் சமூக. ஜால சித்திர சித்திரம் இவ சகலம் ஜகத் சித்திரம் இவ. சித்திரம் தெரியும் இல்லையா? விசித்திரம் இல்ல, சித்திரம் ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி ரூபகம் ரூபக அலங்காரம். ஜகத் ஜாலமேவ சித்திரம். சித்திர நிகுரும்ப இருக்கு. நிகுரும்பம் இது நபும்சகலிங்கம். நிகுரும்பான்னு பகுவிரீகில் வந்திருக்குங்க. அப்ப எப்படி விக்கிரகம் சொல்லணும்? நிஜ ஜகஜால சித்திர சித்திர நிகுரும்பம் ஏனவா ஏன சஹ நிஜ சக்தி. நிஜ சக்தி நிஜா சக்தி நிஜ சக்தி. நிஜ சக்திரேவ பித்தி நிஜ சக்தி பித்தி. நிஜா சக்தி நிஜ சக்தி. நிஜா ஆத்மீயா ஸ்வகீயா சக்தி நிஜ சக்தி. சா சக்திரேவ பித்தி நிஜ சக்தி பித்தி. தஸ்யாம் இப்போ அந்த சக்தியான ஒரு பித்தி. அந்த பித்தியில சித்திரம் போட்ட மாதிரி ஜெகத் அப்படி கல்பனை பண்ணியிருக்கார். இப்போ நிஜ சக்தி பித்தௌ நிர்மிதம்னு சொல்லணும் விக்கிரகம். ஏன்னா சக்தியா பித்தின்னு இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப சக்தியான்னு சொல்லலாம் சக்தியினாலன்னு. இது இப்ப அப்படி இல்லை. அந்த சக்தி ஒரு பித்தியாக ரூபகம் பண்ணியிருக்கார். அந்த பித்தியில நிர்மிதமான நிகில ஜெகத் அகில ஜெகத் ஜெகத் ஜாலம் ஜால நிகுரும்ப ஜெகத் ஜாலமான சித்திரம். அந்த சித்திரத்தினுடைய நிகுரும்பம். நிகுரும்பம் ஏன நிஜ சக்தியா நிஜ சக்தி பித்தௌ நிஜ சக்தி பித்தௌ நிர்மிதம் நிகில ஜெகத் ஜால சித்திர நிகுரும்பம் ஏன. ஆமா அது ஜெகத் ஜாலம் என்ற இடத்துல போச்சு. அதுக்கப்புறம் சித்திரம் ஜெகத் ஜாலம் ஒரு சித்திரம் மாதிரி அந்த சித்திரத்தினுடைய நிகுரும்பம். ஆமா சித்ராணாம் நிகுரும்பம் சித்திர நிகுரும்பம். சித்ராணாம் நிகுரும்பம் சித்திர நிகுரும்பம் தது ஏன நிஜசக்தி நிஜசக்தி பித்தௌ நிர்மித நிகில ஜெகத் ஜால சித்திர நிகுரும்பம் ஏன நிர்மிதம் அப்படி சொல்லணும். நிஜ நிஜ சக்தி பித்தௌ நிர்மிதம், நிஜ சக்தி பித்தி நிர்மிதம். கிம் நிகில ஜகஜால சித்திர நிகுரும்பம் ஏன
3: பரமாத்மனா,
2: ஏன பரமாத்மனா சஹ பரமாத்மா ஜயதி
3: சஹ பரமாத்மா புனஹ சகலாகம சார சர்வஸ்வம்
2: சர்வஸ்வம் இது இன்னொரு விசேஷம் ஜெயதி. முடிஞ்சு போச்சு அவ்வளவு. அடுத்த ஸ்லோகம்
3: அத்த தோஷ இத்தியாதிக்கம்
2: கா தோஷ
3: இத்தியுக்தே புனஹ விசேஷண விசேஷணாந்தரஸ்ய அன்வயஹ இதி அத்ர கிமபி.
2: அதெல்லாம் பெரிய தோஷம் ஒன்றும் இல்லைப்பா. அது பாலவியுத்பாதனார்த்தம் கிஞ்சித் லிகிதம் தாவதேவா. அதெல்லாம் பல காவியத்திலையும் இருக்கும். சமாப்த புனராத்தம் இத்தியாதிக்கம் கிம்பவதி அந்ததோகத்துவ வியர்த்த விசேஷனம் சேதேவ. அவ்வளவுதான் அதனுடைய தாத்பரியம். வியர்த்த விசேஷனம் போட்டதா இருந்து அது பின்னாடி போட்டாலும் தப்பு தான், கடைசியில் போட்டா இன்னொரு ஜாஸ்தி தப்பு. அந்த கிரியாபதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விசேஷனம் சொல்றதா இருந்தால் ஒண்ணும் இல்லை, அதுக்கு ஒரு சார்த்தக்கியம் இருக்கணும், அதுக்கு ஒரு சார்த்தக்கியம் இருக்கணும். அது சொல்லாம இல்லையா
3: அக்ஷரங்கள்லாம்.
2: இப்போ முதல் ஸ்லோகம் வந்து நமஸ்கார ரூபம், நமோஹம் பதார்த்தாய ஓம் நமோஹம் பதார்த்தாய இது நமஸ்கார ரூபம் மங்களம். மங்களம் பலவிதமா சொல்றாரு. அதுல நமஸ்கார ரூபம் மங்களம் முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் வந்து வஸ்து நிர்தேச ரூபம்னு இதுல வியாக்கியானத்துல இருக்கு. வஸ்து நிர்தேச ரூபம் சாஸ்திர பிரதிபாத்தியமான வஸ்து விஷய அது நிர்தேசம் பண்றது. அது முதல் ஸ்லோகத்துல இல்லையேன்னு கேட்டா இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஆனா வஸ்து நிர்தேசத்துக்காகவே இன்னொரு அந்த வஸ்துவே எப்படி நிர்தேசம் பண்ணணும், அதனுடைய பூர்ணஸ்வரூபத்தில் நிர்தேசம் பண்ணணும் இல்லையா, அது முதல் ஸ்லோகத்தில் பண்ணல. ரெண்டாவது ஸ்லோகத்துல நிஜசக்தி நிர்மித அந்த ஜெகத்தோட சேர்த்து பிரபஞ்சத்தோட சேர்த்து விசிஷ்டமாக அந்த பரமாத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனால ரெண்டாவது ஸ்லோகம் வஸ்து நிர்தேசாத்மகம்னு இருக்கு. சாஸ்திர பிரதிபாத்தியா பரமாத்மா விசிஷ்ட ரூபேண நிர்திஷ்யதே ஜெகத் விசிஷ்ட ரூபேண நிர்திஷ்யதே இது. மூணாவது ஸ்லோகம் வந்து ஆசீர்வச்சன ரூபம், அது ஒரு மங்களம். ஆசீர்வச்சனம் பவது ச பவதாம் சித்தியை, புரியறது இல்லையா, சஹ பரமாத்மா பவதாம் சித்தியை பவது. கீதிருஷா பரமாத்மா சர்வமங்களோபேதா சகல மகாத்மிய விசிஷ்டா சித் அச்சின்மய சிதச்சித் ஸ்வரூப சிதச்சித் ஸ்வரூப சித் ஸ்வரூப அச்சித் ஸ்வரூபச்ச சித் ந ஞானம் அச்சித் ந ஜடம் ஜட பிரபஞ்ச ஜட பிரபஞ்சமும் அந்த பரமாத்மாவில சேர்ந்திருக்கு, ஜீவ பிரபஞ்சமும் சேர்ந்திருக்கு இல்லையா, அதனால
3: விசிஷ்டத்துவம்
2: அதான் விசிஷ்டத்துவம் போத்தியதே.
3: சேஷோ சேஷோபி யஸ்யேஷஹ
2: அசேஷஹ அசேஷஹ ஏஷஹ அசேஷோபி ஏஷஹ யஸ்ய சேஷஹ. ஏஷஹன இந்த பிரபஞ்சம் அயம் பிரபஞ்சஹ ஏஷஹ ஏஷஹ பிரபஞ்சஹ அசேஷஹ அபி யஸ்ய சேஷஹ. சேஷம்னா என்ன? அங்கம் இது உச்சதே பாரார்த்தம் அங்கத்துவம் இது மீமாம்சகாஹ பரார்த்தத்துவம் இது சாமானியதாஹ கர்மசு அஸ்மாபீதம் அங்கம் இது உச்சதே. இதம் பிரதானம் இதம் அங்கம். அந்த அங்கத்தை எதுக்கு பண்றது, அந்த பிரதானத்துக்கு சககாரியா இருக்கும் இல்லையா. பிரதானசிய கிருதே அங்கானி அனுஷ்டியந்தே. இப்போ ஒரு அக்னி சம்ஸ்காரம்னு வச்சுக்கோ, அந்த அக்னியை சம்ஸ்காரம் பண்ணாதான் அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணாதானே உபயோகம் இருக்கும். அப்படியே ஹோமம் பண்ணா உபயோகம் இருக்காது, பலம் இருக்காது. தரி அக்னி சம்ஸ்கார கிரியதே அயம் சம்ஸ்கார அங்கம் தஸ்ய தஸ்மின் அர்த்தே அங்கம் சேஷா இது பதம். சேஷ பரார்த்தத்வாது சூத்திரமே போட்டிருக்கார் யார், ஜைமினி. அது அந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்தோட தத்ர அங்கத்துவம் இது கிஞ்சித் பரிஷ்கிருத்திய பிரகாராந்திரேன உச்சதே பிராயண அந்த அர்த்தத்துல வரும். அது வச்சுட்டு இங்கேயும் சொல்றார் உபகாரகம் இது சாமானியதா அர்த்த உபகாரகம் உபகாரகம் இத்தியர்த்தே சேஷா இது பதம் பிரசித்தம் வர்த்ததே. இதானீம் அத்த கிமுக்தம் அயம் பிரபஞ்ச பரமாத்மனா சேஷா இது தஸ்ய தாத்பரியம் அத்த வியாக்கியாகாரா வர்ணயந்தி. அசேஷா கிருத்னோபி பிரபஞ்ச யஸ்ய சேஷா ததாராதனோபயோகிதையா ததர்த்தா இது. இதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். தது ஆராதனோபயோகிதையா ததர்த்தா, இந்த பிரபஞ்சம் பரமாத்மனஹ ஆராதனார்த்தம் உபயுஜ்யதே இதி கிருத்வா தஸ்ய சேஷஹ இதி அபிப்ராயஹ வர்ணிதஹ வர்த்ததே.
3: சத்வமபி அஸ்தி பிரபஞ்சஸ்ய,
2: ஆராதன பண்றவன் ஜீவாத்மா, எது எதனால ஆராதனம் பண்றதோ அது ஜடம். அத்தனை பிரபஞ்சத்தையும் பரமாத்மா ஆராதனார்த்தம், ஆமா பரமாத்மனஹ ஆராதனார்த்தம் உபயோக்தும் சக்யஹ இதி சாஸ்திரஸ்ய அபிப்ராயஹ வர்த்ததே. பக்தானாம் தத் ஞாயதே கதம் கிருத்ஸ்ய பிரபஞ்சஸ்ய பரமாத்மா ஆராதனார்த்தத்வம் இதி அவகந்தும் சக்யதே. பவது ச பவதாம் சித்தியை பரமாத்மா சர்வ மங்களோபேத சிதஜின்மய பிரபஞ்சேஷோ சேஷோபி எஸ்யைஷஹ. என்ன ஸ்லோகம்? ஏஷஹ பிரபஞ்ச அசேஷோபி எஸ்ய சேஷஹ. சர்வோபி சர்வோபி தத்ர சேஷ சப்தஸ்து அவசேஷஹ இத்யர்த்தே. ந சேஷஹ அசேஷஹ பாக்கின்னு அர்த்தம் இல்லையா, பாக்கின்னு சொல்றது இல்லையா, பாக்கி இருக்கிறது பேலன்ஸ் என்ற அர்த்தத்துல சேஷ சப்தம் இருக்கு. அசேஷஹ ந சேஷஹ அசேஷ அசேஷோபி அயம் ஏஷஹ பிரபஞ்ச யஸ்ய சேஷஹ சஹ பரமாத்மா பவதாம் சித்தியை சர்வமங்களோபேத சிதஜின்மய பரமாத்மா பவதாம் சித்தியை பவது. மூணாவது ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் நாலு.
3: நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பத்ரவே கல்யாண குரவே நமஹ.
2: நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே குருவந்தனம், அதுவும் பண்ணும் இல்லையா, குருவந்தனாத்மகம் மங்களம் இத்தியாதி ஸ்ருத்யா குருவந்தனம் கர்த்தவ்யம் இது அஸ்தி. தரி நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே கைவல்ய கல்பதரவே கல்யாண குரவே நம. குரவே நம ஸ்வேதாபிதானாய குரவே நம. ஸ்வேதாச்சாரிய ஏதேஷாம் குரவ ந ஏதேஷாம் பிதிருச்சரணாய குரவ அஸ்ய சம்பிரதாயஸ்ய மூலகுரு உச்சதே ஸ்வகீய குரு இது சிவா சிவாச்சாரிய சம்பிரதாயஸ்ய அத்ர வியாக்யானே அத்ர அனேன ஸ்லோகேன சிவசாஸ்திர பிரசாரணார்த்த சிவாவதார ரூபாணாம் அஷ்டாவிம்சதேர் யோகாச்சாரியாணாம் ஆத்யஸ்ய ஸ்வேதாச்சாரியஸ்யாபி நமஸ்கார க்ரியதே என்று புரியுது இல்லையா. சிவசாஸ்திர பிரசாரணார்த்தம் பகவதா சிவசைவ அவதார பூதாக ஆச்சாரியாக அநேகே யோக யோகினா சமுத்பன்னாக அது அஷ்டாவிம்சதி கணக்கு பண்ணி வச்சிருக்கார். அஷ்டாவிம்சதேர் யோகாச்சாரியாணாம் ஆத்ய அது சம்பிரதாயத்தில் ஸ்வேதாச்சாரியர்னு தட்சிணாமூர்த்தியே சொல்றதுன்னு தெரியறது, அவருடைய ஸ்வேதரூபமாக விக்கிரகம் இருக்குன்னு தெரியறது. சம்பிரதாயஜ்ஞால கேட்டு பாருங்க, எனக்கு இதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது பாருங்க. இல்லைன்னா ஸ்வேதாச்சாரியா இது ஸ்வேத ஸ்வேத இது நாம்னா கஷ்டன ஆச்சாரியா ஆசீத் வா இது பவந்த பிச்சந்து, அந்நா தட்சிணாமூர்த்திரேவ ஆத்ய ஆச்சாரிய வித்யோ வித்யோபதேசார்த்தம் ஆகதா இது ரீத்தியா ததா கண்யதே. அஸ்து நமஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே நானா ஆகமானாம் ஆகமானாம் கர்த்ரே நானாகம விதாயினே கைவல்யஸ்ய கைவல்யம் நாம முக்தி மோக்ஷ கேவலஸ்ய பாவஹ கைவல்யம். இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்காம இருக்கிறது கேவலம், இந்த தமிழில் இருக்கிற கேவலம் இல்ல. அந்நபதார்த்த நிரபேட்சதையா ஸ்வதந்திரதையா முக்தௌ தாதிருஷ ஸ்வபாவஹ முக்தௌ வர்த்ததே இதி. விஷயாபேக்ஷா நாஸ்தி விஷய பராதீனதா நாஸ்தி பகவத் அதீனதா து ஸ்யாத் அதாபி விஷயாதீனதா நாஸ்தி அதஹ கைவல்யம் இதி. கைவல்ய கல்பதருரிவ கல்பதரு கல்பதரு இது ஸ்வர்கீய விரக்ஷ விசேஷ பிரசித்த, அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விரக்ஷம்னு புராண பிரசித்தி இருக்கு. கைவல்யஸ்ய கல்பதரு கைவல்ய கல்பதரு கைவல்யம் கொடுக்கக்கூடிய கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய அர்த்தம். கல்பதருரிவ கல்பதரு கைவல்யஸ்ய கல்பதரு இவ கல்பதரு கைவல்ய கல்பதரு இது விக்கிரகா வக்தவிய. கைவல்ய கல்பதரவே குரோ விசேஷம் குரோ விசேஷம் அப்புறம் என்ன இருக்கு கல்யாண குரவே. கல்யாண குரவேனா எப்படி அர்த்தம் பண்றார், கல்யாணம் அர்த்தினாம் கல்யாணம்னா ஐஹிக ஆமுஷ்மிக போகாதி ரூபம் அபியுதய பலம் குர்வந்தி இது கல்யாணாக கல்யாணாக கல்யாணாச்ச தேஷாம் கல்யாணானாம் குரவஹான ஷஷ்டி ததசமாசம் சொல்லியிருக்கு. இல்லைன்னா கல்யாணாச்ச தே குரவஹ கல்யாண குரவஹ ஒன்றும் இல்லை, மங்களத்தை அபியுதய பலத்தையும் நிஸ்ரேசத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் கல்யாணாக அப்படி. அப்பதான் அந்த கல்யாணாக வரணும், அப்பதான் அந்த விக்கிரகம் சொல்ல முடியும். கல்யாணானாம் அப்பேற்பட்ட மகாத்மான அநேகே பவந்தி கலு தேஷாம் சர்வேஷாம் தேவதா விசேஷாணாம் வா சர்வேஷாம் குரவே இது ஷஷ்டி சமாச பக்ஷே அதுவா கல்யாணாச்ச தே குரவா கல்யாண குரவா அபேத கர்மதாரியோ கல்யாண குரவே நம அக்ரே நம ஸ்வேதாபிதானாய நானாகம விதாயினே தேஷாம் கிருதே நமஸ்காரஹ கைவல்ய கல்பதரவே
3: அத்ர திருத்தயம் சர்வத்ர குருவே இத்யத்ர விசேஷணி விசேஷணத்வேன அன்வயதி
2: கிம்
3: பிரதமமேவ நம சப்தஹ இதி நமஹ இதி சப்த
2: நம சப்த த்வயம் வர்ததே இதி அதஹ வாக்ய த்வயம் கர்த்தவ்யம்
3: தரி பிரதம வாக்ய ஏகம் விசேஷ்யம் த்விதீய வாக்ய விசேஷம்
2: நானாகம விதாயினே ஸ்வேதாபிதானாய நம கல்யாண கல்பதரவே கைவல்ய கல்பதரவே கல்யாண குருவே நம வாக்ய த்வயம் கர்த்தவ்யம் வித்யா குரு நமஸ்கரோதி நம இதி பிருதகேவ ஸ்வீகிருதம் இதி சிந்தயாமி
3: தரி நானாகம விதாயினே நம
2: அக்ரேஸ்வாசூத்திரமிதேற்றம்மேத
3: வாஹ்யம்
2: வஸ்து திருஷ்யதே ப்ரஹ்மதர்ஷனம் ப்ரஹ்ம சாக்ஷாத்கார கர்த்தவ்யஸ்சே ததர்த்தம் இதமேவ நேத்ரம் இதி கல்பனாம் கிருத்வா வ்யாஸ சூத்ரமிதம் நேத்ரம் விதுஷாம் ப்ரஹ்மதர்ஷனே பூர்வாச்சாரியை கலுஷிதம் கிஞ்சித் அர்த்தாத்யாஹாராதினா க்லேஷேன வியாக்யாதம் தத் தாதிருஷான் தோஷான் பரித்யஜ்ய ஸ்ரீகண்டேன ஸ்ரீகண்டாச்சாரியேன இதானீம் ப்ரசாத்யதே தத் ப்ரசாதம் நீயதே ப்ரசாத ப்ரசாதஹ நம காலுஷ்யரஹிதா அவஸ்தா ப்ரசாதஹ இத்யுச்யதே ப்ரசன்னம் இத்யுச்யதே க்லு தத்ர க்லேஷம் வினா அநாயாசேன அர்த்த ப்ரதீதிம் ப்ரதீதிர் யதா ஸ்யாத் ததா வியாக்யாயதே இதி அர்த்தம்
3: மகார்த்தோஸ்தர
2: மகார்த்தா இத்தேவ அத்த வியாக்கியானே பஹு லிகிதம் அன்யேஷாம் பரகீய வியாக்கியானம் வியாக்கியானே சூத்ராணாம் தத்ர தத்ர கதம் க்லேஷா ஜாதா ஏதைஹி கதம் பரிஷ்கிருதம் இதி ரிசர்ச் கிருத்வா லிகிதம் அஸ்தி அனந்தரம் பட்டந்து ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் ஸ்ரீகண்டீய பிரகாசதே மதுரோ பாஷ்ய சந்தர்ப்போ மகார்த்தோ நாதி விஸ்தர அர்த்தம் புரியுது இல்லையா ஸ்ரீமதாம் வியாச சூத்ராணாம் மதுரஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர்ப்பாஷ்யசந்தர் शब्दस्तु स्वल्पः अर्थस्तु महान् वर्तते, गभीरः वर्तते, एतावता अत्यन्तं किं कलुषितं नास्ति, रमणीयं वर्तते इति कृत्वा मधुरः इत्युक्तम्.
3: सर्ववेदान्तसारस्य सौरभास्वादमोदितं
2: मोदिनाम्
3: आर्याणां शिवनिष्ठानां भाष्यमेदन् महानिधिः.
2: सर्ववेदान्तसारस्य, वेदान्तशब्देन उपनिषद्वाक्यानि उच्यन्ते. वेदान्तः नाम अद्वैतवेदान्तः, द्वैतवेदान्तः अपि इल, वेदान्तशब्दस्य वेदस्य तात्पर्यार्थनिर्णयनिर्णयात्मकः भागः. अन्तः वेदस्य अन्तः वेदान्तः, अन्तो नाम निर्णयः. केटशीलिर्कृतं अर्थं वरलम् इपडि पातालं उपनिषत्तु अर्थं. वेदान्तशब्दस्य वेदस्य अन्तः निर्णयः यस्मिन् सः वेदान्तः, अथवा वेदस्य अन्तः वेदान्तः अन्तिमो भागः इति अपडि पाता संहिता ब्राह्मणम् आरण्यकम् उपनिषत्तु तिरिकिरार्लिया प्रायेण भागे अस्ति इत्यादिकं वक्तुं न शक्यते. प्रायेण प्रायेण अन्तिमभागे अस्ति अथवा एवं बुद्ध्या अस्माभिः अन्तिमभागः इति कल्प्यते इति वा कथञ्चित् अन्तिमत्वं कथञ्चित् भवद्भिः व्याख्यातुं शक्यते. उपनिषत् अर्थं वेदान्तः इत्युक्ते उपनिषत् सर्ववेदान्ताः वेदान्ताः उपनिषदः अनेके वर्तन्ते तासाम् उपनिषदाम् उपनिषत्शब्दः स्त्रीलिङ्गशब्दः तासाम् उपनिषदां सारस्य यत् सौरभं सौरभं सुगन्धः सौरभं सुगन्धः तस्य आस्वादेन मोदशीलानां मोदः सन्तोषः सौरभ आस्वादये मोदमानानाम् आर्याणां शिवनिष्ठानां शिवभक्तिनिष्ठानां एतत् भाष्यं महानिधिः निधिरिव निधिः भवति.
4: ओम नमः शिवाय.
5: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org.
4: ओम नमः शिवाय.